மதங்கி லைஃப் சாட்கி செய்யசி அன்றோதகி சுமிதான கண்பிர போய் சேனி ஃபிரம் ஏக்பலாய் செஷக்லிபி புஷ்பராணி செரிங்பா ஆர்கி மேம்சா செய்றாங்கன்னா ஓகே அமக்சம்

மக்கள் மத்தியில் தோறும் கியா சந்தோக் தன தஹன் ஜரிபா சி மெகா ஹர்ச்சாம் அஹும் தஸ்மிக் மங்கா த சந்தோக் ஜரிபா ஆகாஷ்வாணி ஃபால்கி FM சங்காய் சென்னல் தகினி ஹவுஜிக் பொங்கம் அசித புஜரக்லி தொங்கான் தொங்கான்பா சைசக்ப சிங்தகி மணிப்புரி ஃபில்ம் இசை குதோல் கஹனமத தாமின் அசி இங்கிலீஷ் சிங் அனிகா குன்னிதோய்த புதோக்கிவ ஃபில்ம் பிஸ்குப்த லைஷ்ரம்கி டிரெக்ஷன் மக்காத புதோக்கிவ ஃபில்ம் நீ அசீர புன்ஷி ஃபில்ம் அசிதகி நவ்வகி கொஞ்சல்த பிஸ்குப்த லைஷ்ரம்ன சைரியங்பா மதி தோனி அஹிபம்ன சைராங்ப இசைனி இசை குதல் தம்ஜெரி தாமினசி